பாதிஷாயி பாதிஷாம் அமுல் குணமுல்வா பாருமுல்வா பாரியே முல் பண்டாரு முல்லா பயமுல்லா ஜாஹி முல் பாயமுல்லா சுமாஹி அமுல் தர்மமுல் திவானு முல் தொல்முல் புறவானு முல் வக்ஷீச முல் நீசானு முல் கர்ம முல் புறமானு அமுல் பக்ஷீச முல் நீசானு முல் கர்ம முல் புறமானு அமுல்லு முல் அக்கன ஜாயி ஆகாஹ்ரேலாயி ਆਖੇ ਵੀਰ ਪਾਠ ਪੁਰਾਣ ਆਖੇ ਪੜੇ ਕਰੇ ਬਖਿਆਣ ਆਖੇ ਬ੍ਰਹਮੇ ਆਖੇ ਅੰਦੂ ਆਖੇ ਗੋਪੀ ਤੈ ਗੋਵਿੰਦ ਆਖੇ ਈਸ਼ਰ ਆਖੇ ਸਦ ਆਖੇਂਗੇ ਤੇ ਗੀਤੇ ਬੁੱਧ ਆਖੇ ਦਾਨਵ ਆਖੇ ਦੇਵ ਆਖੇ ਸੁਰ ਨਰ ਮੁਨ ਜਨ ਸੇਵ ਕਿਤੇ ਆਖੇ ਆਖਣ ਪਾਏ ਕਿਤੇ ਕਹਿ ਕਹਿ ਉੱਠ ਉੱਠ ਜਾਏ